புதுவை பேர்தான் தென்னு தேசு வருகன் ஹங்கிரத் ஹரன் கோராத் ஹருல் தலானி உத்கன் ஷோ சிதரச்சாத் செல்லகின் வைஸ்வை கொந்தாகின் வையா தர்மதி நல்னி அல்லுகன் கிரக்வா Палаги вот гад кардара балвал хойре чамчен фэнсэлан лиджини тарвалад чик тагул